கூட்டி போய பூதமெல்லாம் பாவியரே கூலாயாருத்தவளே தொழுந்தேன் கனமுடனார் நபைரவி நிங்கழல் கிதகை தொழுந்தேன் அமரேகள் பாலேரோ மசுராரோ மீனங்கி அமர்தோ கடஞ்ச காலோ அலர்காட தன்னிலு பிறந்து அலமகளாயதோனு உரகங்களானேயம் ஹரனுடைய தீருமே உடலோரு பாதி கூ

அழ்கோபிரம் முபேடிதப்போய் மண்டிப்போய் ஸ்ரீ கைலாசம் மலா தந்தே முகாளி ஆடுமாகரன் மோம்பில் திரோ நிறுத்தம் களைப்பாவள் என்னைக்கும் நிறஞ்சே.

அஸ்தி கோர்த்தனே எம் திருமேனி அருவம்பிளி சூடே நசங்கரன் திருகானல் கண்ணே.

நிறம் மஞ்சப்பொடி வெள்ளிப்பொடி சூப்பகரம் அரிப்பொடி அஞ்சனப்பொடி சூப்பகரம் கிருஷ்ணப்பொடி என்னிங்கனே.